அனுப்பி திருப்பி திருட மூணு பாம்பு திருடா குதிப்பான் திருட்டாங்கோ தன்னோட உட்காந்துருந்தாக்கிறேன் பல குதிப்பா ஜிங்கோ குறாங்க ஏஜி ஆஜி குதிப்பாங்க பாம்பு உட்காந்துக்கா ஜிங்காஞ்சோட புட்கா குள்ளி பாம்பு பாத்தாரங்க ஐக்கேங்க நினாண்ணி இன்றுங்க பாலோ தன்னா வாங்க தாக்கும் அங்கே நின்று குதிப்பா இன்று புட்டு பாலோந்தார வாங்கப்பா ஏஜி ஆதி இன்றும் பா வாழ்த்தா குதிப்பா காந்தானங்க பல வாங்கி நான் குதிப்பா சுட்டாங்க இன்றுக்கு புட்கா உழறங்க அலுவலர்க்கும் யாஜி ஆச்சி பாம்பட்டுட்டா உள்ளோ கஞ்சனி கொள்ளிருந்தா அழகா கொள்ளன்பா பொட்கா ஆப்னா இருக்கும் குதிப்பு குதிப்பு டூட்டாங்க ஜிண்டோ ஜிங்கோ மூக்குறிங்க பாம்பா சூட்டாக்கும் ஆப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கு பாம்பா டூட்டா உள்ள கஞ்சினி நாங்கள் நீ தன்னோட சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன்னு பிக்க உயாகினான் குறைபல்லன் ஜூக்காரங்கதாக்கும் கிளைன் நீலந்தீதான் உண்டு பல்லி மயக்கும் பாம்பா டூட்டாங்கு கல்குனி நான் இன்று பல்லல் பாங்கோ இன்று புட்கா உழமில்லான் பண்ண பாம்பா டூடங்கு பண்ணதான் கேங்கலஞ்சினான் கூற நினைச்சார் இன்று பல்லல் பாய் வாங்கத்தாக்கும் சர்வீஸ் பிஃபாருங்க ஆலாஜி வாங்கன் பல்லு தானா பாம்பு டூடங்கு கண்ணி வாங்கத்தாக்கும் சிங்கம் இன்று குறாச்சார பண்ணதில் வாங்க பாய் பல்லு தானால் தானா வாங்கற தூக்குறாங்க பாய் குறாச்சார வாங்கி குறை வாங்கற உயாருங்க தாக்கும் குறாச்சார வாங்கி சிங்கம் குச்சிப்பா டூட்டாவுக்கு குள்ளு அலுமலாய் கூற புரியன்பா ஆணுக்கு குச்சப்பா டூட்டாக்கும் ஆயினி நாங்கள் இந்த பல்ல மூணு அலுமலாருக்கும் பாம்பார் பல்ல இணைந்தாக்கும் புக்குள்ளாருங்கு தாக்கும் இன்னும் குழு ஆனப்பி டீ மை கே கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அங்கே வாங்கப்பேன் நாங்கள் இந்த ஃப்ரீ பண்ணத குள்ளில் பாய் உழை டூட்டாவுக்கு பண்ண குள்ளினி யாஜி ஆஜி பாம்ப டூட்டாக்கும் குள்ளினி பண்ண புள்ளி ஸ்டைலிங் கம்மனுங்க புள்ளிகள் மஞ்சள் பாய் ஆலாஜி வாங்கி nursing homes, home care packages, commerce, HACC service lo kulu. Tinga nyindo ngurpa naa service indo po mentini, munda pampo mentini, munda tinglo ngurpa service puli ikabu niko mentini, polo tena tepila. Nganda nyindo epnalpai, yadi yadi pampa kanyini, yindo epnalzako kura wangara uyaan nididang. நல்ல குற நாக்கோஜாக்கும் பண்ண பே முன்னு வாங்கற சுக்கரா இருக்கும் சுங்கு பல்லஞ்சாக்கும் பாம்பா அங்கான வாங்க பாய் முட்டை இன்று தானான ஏப்னால் பாய் இன்று அங்கான குற பண்ணத செல்லு பண்ணங்க வாங்க பாய் லேட வாழ்க்க துணி அங்கே குற இயந்தாக்கும் முட்டை இந்த நிலங்க இன்று நான் அங்கான வாங்கினங்க அங்கான இன்று நான் குள்ளிருக்கும் முன்னு குள்ளிருக்கும் ஏஜி அதே இன்றோ பல்ல ஏப்ளஞ்சாக்கும் சிங்கம் இன்று மூக்குறேன் ஜூயா என்ன இன்றுப்பா தாக்கு ஜங்க ஜாக்கும் பல ஆலாச்சி உங்கள் சிங்கம் இன்று பல உயா குள்ளி கூற பண்ண தர வாங்க ஜாக்கும் பல குச்சப்போ ஆல்டேல்கும் இன்று நான் வாங்காரங்க ஜாக்கும் குள்ளின் மழ குள்ளன் பார் புட்க எழுப்பினாருக்கும் அவங்கள இன்றுப்போ வாழ்த்தார் மால் பெற்றுட்டா கொள்வன் பம்பம் கஞ்சனிங் ஹெல்த் கேர் கிளினிக் ஸ்டாஃப் முண்டா ஹெல்ப் ஒர்க்கர்ஸ் கண்ணன்னா கூற தரான் இன்று அண்ணன் ரிங்கம் ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட் ஸ்கீமுங்க நம்பர் நாங்கள் தாங்க 1-800-550-552 நம்பர் பண்ணது பிறகு 1-800-550-552 குழு இன்று அண்ணன் இந்த நவ ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட்ஸ் .gov.au